லக்மிகர கிரண சார சங்கிரஹய பவன முதுரசின் சனாந்த ரணுசரின் விடவிந்த யுக்தியட இட தென்னட சக்தியின் ஹபாயந்த பவன பவன

0: community here in Western Sydney. Today we've argued to have this memorial built, and council has agreed. The mayor of Cumberland, Mayor Ola, she helped open this today, and I'm so, so proud. Today we remember all those lives lost in the Tamil genocide.
1: விக்டோரியா பிராந்தே பயானக உரிய தாவணைய விளக்கீம சதா ரஜ்வி நவ மார்க் ஆராய்ச்சிக்க கேமரா தாட்சணிட்டு டாலர் மில்லியன விசியட்டை தசம துருக்க அயோஜனையாக பிரகாஷ்விட்ட பாத்கிற திமினவா நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் ஆரம்ப சமக மேம பெட்டஸ்டான கிரியாத்மக வினாத்தர் ஏ டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட் கமிஷன் மகின் அறுபுதல் சபையனு வதி மேம நவ பேக்கேஜ் அடுத்தே வெஸ்டர்ன் ரிங் ரோட் சா ஈஸ்ட் லிங்கி ரோட் சேஃப்டி கேமராஸ் யாவத் காலின கியூரிம மென்ம வேகிய ஜங்க் முதற்கத்தன பாவே சா சீட் பெல்ட் உள்ளங்கனே ஹதுனாகத ஹெகி ஆல் இன் ஒன் கேமரா யூனிட் எகாக்கு ஸ்தாபனே கிருணு லபனவா அதி அவதான மார்க சதா மொபைல் ரோட் சேஃப்டி ட்ரெய்லர் டெக்னாலஜி பாவித்திய விக்டோரியா புரா என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி வெடிதியுன் கருண ஆட்டோமேட்டட் என்போர்ஸ்மெண்ட் பிளான் எகாக்கு அதுலத்துன பவாய் சதான் வாண்ணி மார்க மார்க ஆராய்ச்சிக்கு அமாத்திய ரோஸ் செபஸ் பவசானி வேகின் தகவனை கிரிம விய பதிவீமதி அவதானிய வினசீம சா சீட் பெல்ட் நொபெலவீம தவதுரோட ஜீவிதிட்ட அவதாரமாக லக்குன பிரதான ஹேது பவாய் ஆஸ்திரேலியாவே பிரதான துரகத்தன சேவா சபின சமாகம் அதரின் இக்கக்வனு ஆப்டஸ் தம மாசிக்கு போஸ்ட் பெய்ட் மொபைல் பிளான் சதா அது சிட்டு டொலர் பாக மில வெடி கிரிமாக சிதுக்கிற திபினவா மெம பசுகே மாச கிஹிப்பிய துல டெலிஸ்ட்ரா சஹ வோடபோன் த சிதுக்கல மில வெடிக்கிரீமனோட பசுவு பெமினி நவதும வெடிக்கிரீமாக பவாய் சதால் வாண்டே கென்ஸ்டா ஆயத்தின் அணுவ சமார பாரிபோகிக்கான்ட்டு மாச தொலஹாக் அத்துலத்த தேவினி வாரணாத் மியல இலையாமகிட்டு மூன தீமன சிதுவனவா ஒன்பென்வாதென்னே புகோதினா அவஷ்ச பிரமானிட வட வெடி டேட்டா பிளான் சதா முதல் கிவன பவாய் எனிசா அடு டேட்டா பிளான் இகக்கட்ட மார்வீமேன் ஹோ குடா டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் வித் மார்வீமேன் வசருக்கிட்டு டாலர் சியகரணாக இத்துக்கிறகாதி பாவ சதான் வினவா உதாரண அக்லஸ் 50 ஜிபி பிளான் இகக் சதா டெலிஸ்ட்ரா பாரிபோகிக்கான் மாசிக்கவு டாலர் ஹத்த ஹதராக்கி வாதி எவ நெட்வொர்க்கு மபாவிதாக கிரண அடு மில ப்ரொவைடர் கினுகுகின் எம சேவாவு டாலர் 36 லபாகத ஹெக்கிவீமது ஓன் பவசனவா எபோதத் சமகின் அதட நீமித்து ஆஸ்திரேலியானு தேசிய பிரவருத்தி நிமாவனவா ஹமுவெமு லபனாகாருவாதா தாரியிடம் ஹவச அட்டாய் தியேட்டர்

0: அதுல் பாரா தவசக் நஸ்ருதீன் பாரேயான விட்டமின் இயக்க ஓட்ட கம்முல் பாரக் துன்னா
1: சமாவென்ன
0: ஏ சமகம் ஒஹு சமாவே இல்லுவா
1: நுப மட்ட பாரதி சமாவே இல்லன்னே நஸ்ருதீன் சரவுனா
0: ஏக பொடி வரதீமா
1: எஹம வரதீன்னே கொஹமது மங் நுபட்ட விருத்தவ நடு பவரனவா உசாவியட்ட யாமு
2: நஸ்ருதீன் ஒஹுட்ட நடு பெவருவா நடு காரயா புதும தீந்து வக்துன்னா
0: தமண்ட அதுல் பஹரக் துன் நிசா யுஷ்மதாமே தெனத்தாட்டத அதுல் பஹரக் தெனு
2: சுவாமினி மட்டே நடு தீந்துவட்ட நம் எக்கங்க வண்ணட்ட பே நஸ்ருதீன் நடு தீந்துவட்ட ஹெரையுனா
0: எஸ்ஸே நம் யுஷ்மதா மே தெனத்தாட்ட ரம் பவுமக் தடகேவியுத்துவே
2: சுவாமினி දැන් මගේ ළඟ රන් පවුමක් නැහැ මම උසාවියෙන් පිටත ගොස් රැගෙන එන්නද
0: විනිසුරුවරයා ඔහුට රන් පවුමක් රැගෙන එන්නට අවසර දුන්නා බොහෝ වේලාවක් නැස්රුදින් ඔහු එනතුරු උසාවිය රැඳී සිටියා නමුත් පිට වී ගිය තැනැත්තා ආපසු ආවේ නැහැ නැස්රුදින් විනිසුරුවරයා අසලට ගොස් ඔහුට අතුල් පහරක් දුන්නා
1: නුඹට පිස්සුද මගේ කම්මුලට ගහන්න නුඹට තියෙන අයිතිය කුමක්ද විනිසුරුවර ප්‍රශ්න කළා
3: අතුල් පහරක වටිනාකම රන් පවුමම් යයි ඔබ තුමා තීන්දු කළා මට ගැසු මිනිහා රන් පවුමක්